0: ஓம் நமோ நாராயணா. திருமால் பெருங்குடி பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த செவ்வாய்க்கிழமை அதிகாலை வணக்கம். புரட்டாசி கோவிந்தன் விரதத்தையொட்டி மொழிஷசு வானொலியில் நாம் வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி அரங்கநாதன் ஆராதனை எனும் சிறப்பு நிகழ்ச்சியை கேட்பீர்கள். சிறப்பு நிகழ்ச்சி வரிசையில் வழக்கப்படியாக வருவது ஓர் உரை. உரையை ஆற்றுபவர் தவத்திரு நித்யானந்தம் சண்முகம் அவர்கள்.
1: பல்லாண்டு வல்லாண்டு வல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு நாளும் நம்மை நன்னெறிப்படுத்தி வரும் திருக்கயிலாய பரம்பரை மெய்கண்டார் சந்தானம் தெய்வ திரு சாந்தலிங்க மருதாசல் அடிகளார் பொன்னார் திருவடி வணங்கி அவ்வழி நின்று நம்மை வழிநடத்தும் சாந்தலிங்க மருதாசல் அடிகளார் பொன்னார் திருவடி வணங்கி மொரிஷியஸ் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பர்களே, நம்முடைய மொரிஷியஸ் நாட்டிலே தற்பொழுது புரட்டாசி மாத கோவிந்தன் வழிபாடு மிகச் சிறப்பானதொரு முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு சனிக்கிழமையும் கம்பசேவை வழிபாடும் திருமாலுக்கு திருமஞ்சனமும் பல்வேறு வகையான கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்று விழா வழிபாடு மிக அற்புதமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த காலகட்டத்திலே நாம் திருமாலியம் என்று சொல்லக்கூடிய இந்த வைணவ சமயத்தை பற்றி ஒரு சில கருத்துக்களை நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். திருமாலியம் என்று சொன்னாலே திருமாலுக்கு உரியவராக இருக்கக்கூடிய 12 ஆழ்வார்களை நாம் மறக்க முடியாது. இந்த 12 ஆழ்வார்களிலே மதுரகவி ஆழ்வார் என்ற சொல்லக்கூடிய அவரை பற்றிய ஒரு சில கருத்துக்களை நாம் இங்கு நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். நமக்கு நம்முடைய வாழ்க்கையே ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர்கள், குருவாக இருக்கக்கூடியவர்கள் இந்த ஆழ்வார் பெருமக்கள் தான். இன்று 4000 திவ்ய பிரபந்தத்திலே ஒரு பெரும் புரட்சியை செய்து பக்தி நெறியிலே ஒரு புதிய சிகரத்தை தொட்ட ஒரு உன்னத ஆழ்வார் தான் மதுரகவி ஆழ்வார். நம்முடைய மதுரகவி ஆழ்வார் மற்ற ஆழ்வார்களை போலல்லாமல் ஒரு சிறப்பு வாய்ந்த

0: ஒரு ஆழ்வாராக போற்றப்படுகின்றார். எல்லா ஆழ்வார்களும் திருமாலை பாடியிருப்பார்கள். ஆனால் மதுரகவி ஆழ்வார் திருமாலை பாடவில்லை. திருவாரின் ஆடின் அடியாராக இருக்கக்கூடிய நன்மாழ்வாரையே தெய்வமாக பாடியிருக்கின்றார். இதை வந்து குரு பக்தி என்று சொல்வார்கள். இதை வந்து திருமாலயத்தில் சொல்லுகின்ற பொழுது ஆச்சாரிய அபிமானம் அல்லது சரண உபாயம் என்று அழைக்கப்படும். அதாவது இறைவனை அடைவதை விட இறைவனின் அடியாரை அதாவது குருவை அடைவதே மிக எளிதான வழி என்பதை உலகிற்கு உணர்த்தியவர் இவர். ஒரு வாழ்க்கையிலே நமக்கு ஒரு ஆசிரியர் எவ்வளவு முக்கியமானவர், நம்முடைய அக இருளை நீக்கி நம்முடைய வாழ்க்கைக்கு ஒளிகாட்டியாக இருக்கக்கூடியவர் ஆசிரியர் என்பதை உணர்த்துகின்ற வகையிலே இந்த மதுரகவி ஆழ்வாருடைய வாழ்க்கை நமக்கு அமைந்திருக்கின்றது. தெற்கே மதுரகவி ஆழ்வார் வடக்கே சென்று வட இந்தியாவிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது தென்பகுதியிலே ஒரு பெரும் பேரொளி தோன்றுவதைக் கண்டு அந்த ஒளியை தொடர்ந்தே அவர் திருக்குறுகூர் புளிய மரத்தடியில் அமர்ந்திருந்த நம்மாழ்வாரை வந்தடைந்தார். அவரிடம் சீடராக இருந்த மதுரகவிகள் பாடியது ஒரே ஒரு பிரபந்தம், அதுதான் கண்ணின் சிறு தாம்பு. இதில் மொத்தம் 11 பாசுரங்கள் தான் உள்ளன. கண்ணினுன் சிறுதாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெரும் ஆயன் எண்ணப்பனில் நன்னி தென் குறுங்கூர் நம்பி என்றகால் நாவிற்குள் தித்திக்குமே. அதாவது யசோதை கண்ணனை கண்ணினுன் சிறுதாம்பால் கட்டினால் அந்த மாயக்கண்ணனை விட எனக்கு என் குருவான நம்மாழ்வாரின் திருநாமத்தை சொன்னால் என் நாவுக்கு அமுதமாக தித்திக்கிறது என்கிறார் மதுரகவிகள். ஆச்சாரியார்களினுடைய கருத்துக்களை பார்க்கின்ற போது கண்ணினுள் சிறுதாம்பு பிரபந்தத்தை திவ்ய பிரபந்தத்தினுடைய திறவுகோல் என்று சொல்லுகின்றார்கள். பகவானை அடைவதை விட அவனது அடியார்கள் மற்றும் குருவை வணங்குவது சிறந்தது என்பது இந்த மதுரகவியாழ்வார் நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு தத்துவ கருத்தாகும். இந்த 11 பாசுரங்களையும் 12,000 முறை தியானித்துத்தான் 4,000 திவ்ய பிரபந்தம் முழுவதையும் திரும்ப பெற்றார் நாதமுனிகள். இந்த நாதமுனிகள் யார் என்று சொன்னால் இவர் தான் 4,000 திவ்ய பிரபந்தத்தை நமக்கு தொகுத்து கொடுத்தவர். அந்த வகையிலே மதுரகவி ஆழ்வாருடைய வாழ்க்கையிலே நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது என்று சொன்னால் குருவை ஆசிரியரை மதிக்க வேண்டும், அதன் மூலமாக நாம் அகையிருளை நீக்கி இறைவனுடைய திருவருளை பெற முடியும் என்பதை நமக்கு உணர்த்துகின்ற வகையிலே அவருடைய வாழ்க்கை அமைந்திருக்கின்றது. எனவே வருகின்ற இந்த நாட்களிலே மதுரகவி ஆழ்வாருடைய பாடல்களை நாம் உணர்ந்து அவருடைய வாழ்க்கையை நாம் பின்பற்றி ஆசிரியர்களுக்கும் பெரியோர்களுக்கும் குருமார்களுக்கும் நாம் நம்முடைய உரிய மரியாதையை செலுத்த வேண்டும், அதன் மூலமாக நம் வாழ்க்கை மேம்படியும் என்ற அந்த கருத்தை உள்வாங்கி கொண்டு நாம் இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அனைவரும் உடல்நலம் நீலாயில் நிறை செல்வம் இங்ஞானம் தன்னம்பிக்கை பொறுமை பொறுப்பு கல்வி கேள்விகளில் மேன்மேலும் மேலோங்கி வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு எனது உரையை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். இந்த வாய்ப்பை நல்கிய மொரீஷியஸ் வானொலி நிலையத்தாக்கு என் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா.
1: கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. சிறப்பு நிகழ்ச்சி தொடர்ந்து கேளுங்கள். கோவிந்தா ஹரி கோவிந்தா. இசைமணி ஓடுவர் அரங்கநாயகி நாயுடு அம்மையார் காலச்சென்ற இசைமணி ஓடுவர் அரங்கநாயகி நாயுடு அம்மையார் அவர்கள்

இந்த மங்களகரமான புரட்டாசி கோவிந்தன் மாதத்தில் உங்கள் அனைவருக்கும் பக்தியும் புனிதமும் நிறைந்த விரதமாக அமையட்டும். கோவிந்த பெருமானின் அருளால் அனைவரது இல்லங்களிலும் ஆரோக்கியம், அமைதி, மகிழ்ச்சி மற்றும் செழிப்பு என்றும் நிறைந்திருக்கட்டும். கோவிந்தா கோவிந்தா. கிருஷ்ணா கிருஷ்ணா என்று தொடங்கும் பாட்டுக்கு குரல் கொடுத்தவர் திருமதி அஜிதா மருதே அவர்கள்.

திருமாலதியார்களே புரட்டாசி கோவிந்தன் விரதத்தை முன்னிட்டு எமது மொழிஷ வானொலியில் நான் வழங்கிய எமது அரங்கநாதன் ஆராதனை எனும் சிறப்பு நிகழ்ச்சி இங்கு முடிவு பெறவுள்ளது. திருமதி வனிதா நந்தினி டொப்ளா அவர்கள் குழுநரும் சேர்ந்து பாடும் பாடலுடன் நிறைவு பெறும் எமது அடுத்த சிறப்பு நிகழ்ச்சி சரியாக 7 மணிக்கு எமது RM3 வானொலியில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள். உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த வணக்கம். கோவிந்த நாம சங்கீர்த்தனம்

திருமால் திருவடி போற்றி போற்றி. திருமாலாதியார்களே, உங்கள் அனைவருக்கும் எமது உளம் நிறைந்த செவ்வாய்க்கிழமை திட்டிக்கும் பிற்பகல் வணக்கம். பிற்பகல் 1 மணி ஆகிறது. புரட்டாசி கோவிந்தன் விரதத்தையொட்டி மொழிசு வானொலியில் நாம் வழங்கி வரும் உங்கள் சிறப்பு நிகழ்ச்சி நாடோறும் இந்நேரத்தில் ஒளிபரப்பாகி வரும் உங்கள் சிறப்பு நிகழ்ச்சியை கேட்பீர்கள். கண்ணன் அமுதம் என்னும் சிறப்பு நிகழ்ச்சி தொடர்ந்து 1:30 மணி வரை திருமாலை போற்றும் மற்றும் கண்ணபிரானை மீது பக்தி மிகும் பாடல்களே இடம்பெறும்.

புண்ணிய தரும் புரட்டாசி மாதம். பெருமாளின் பெருமைகள், பெருமாளின் வழிபாட்டின் மிக உன்னதமான தத்துவம் சரணாகதி ஆகும். ஏழுமலையான நம் கவலைகள், இன்ப துன்பங்கள் அனைத்தையும் உங்களிடமே ஒப்படைக்கிறோம் என்று முழு நம்பிக்கையோடு நாம் சரணடையும் போது நம் வாழ்வில் உள்ள அனைத்து தடைகளும் பனி போல விலகிவிடும். கலைமாமணி பிட்டுக்குழி முருகதாஸ் அவர்கள் குழுவினரும் சேர்ந்து பாடும் கண்ணபிராணி போற்றும் பக்திமிகும் இந்த பழமை வாய்ந்த ஒரு

பக்தர்களே, மீண்டும் ஒரு முறை எங்கள் சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். எங்களுடன் தொடர்ந்து 1:30 மணி வரை இணைந்திருந்து திருமாலின் பக்தி மிகும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள். நிச்சயமாக அவருடைய அருளையும் உங்களில் அனைவர் மீதும் பொழிவாராக. இதோ அடுத்து வரும் பக்தி மிகும் பாடல் அண்மையில் பாடப்பட்ட பாடல் அரங்காவும் மகிமையே. ஆம், பாடலை காலச்சிறு இசை பேரரசி எம்எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் இனிமையான பக்தி மிகும் பாடியுள்ள என்பது பல நினைவு கூறுகின்றன. அவரது குரலில் ஒலிக்கும் ஒவ்வொரு சொல்லும் இறை நம்பிக்கையும் சரணாகதி உணர்வையும் ஆன்மீக அமைதியையும் வெளிப்படுத்துகிறது. இதோ இந்த அருமையான அருமை பெருமை கூறும் இந்த பாடல் அரங்காவும் மகிமையை அறிந்தவர் யார்?

அவர்கள் இசை பாடல் உலகின் மிக சிறந்த பாடகி ஒருவராக திகழ்ந்தார். அவற்றை உலகம் முழுவதும் பிரபலப்படுத்தினார். பிருந்தாவனத்தில் கண்ணன் வளர்ந்த அந்த நாளும் வந்திடாரும்.

எமது சிறப்பு நிகழ்ச்சி புரட்டாசி கோவிந்தன் சிறப்பு நிகழ்ச்சி முக்கியமான வருவது வழக்கப்படியாக வருவது ஓர் உரை. பெருமாளின் மகிமையும் சிறப்பையும் எடுத்துரைக்கும் ஆன்மீக சிறப்பு உரையை நாங்கள் கேட்கப் போகின்றோம். விளக்கத்தை வழங்கியவர் தவத்திரு

0: நித்யானந்தன் சண்முகம் அவர்கள். இதோ அவருக்கு நாம் கேட்போமா.
1: பல்லாண்டு வல்லாண்டு வல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திண்டோல் மணி.

வாசலடிகளார் பொன்னார் திருவடி வணங்கி அவ்வழி நின்று நம்மை வழிநடத்தும் சாந்தலிங்க மருதாசலடிகளார் பொன்னார் திருவடி வணங்கி மொரீசியஸ் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பர்களே, நம்முடைய மொரீசியஸ் நாட்டிலே தற்பொழுது புரட்டாசி மாத கோவிந்தன் வழிபாடு மிகச் சிறப்பானதொரு முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு சனிக்கிழமையும் கம்பசேவை வழிபாடும் திருமாலுக்கு திருமஞ்சனமும் பல்வேறு வகையான கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்று விழா வழிபாடு மிக அற்புதமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த காலகட்டத்திலே நாம் திருமாலியம் என்று சொல்லக்கூடிய இந்த வைணவ சமயத்தை பற்றி ஒரு சில கருத்துக்களை நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். திருமாலியம் என்று சொன்னாலே திருமாலுக்கு உரியவராக இருக்கக்கூடிய 12 ஆழ்வார்களை நாம் மறக்க முடியாது. இந்த 12 ஆழ்வார்களிலே மதுரகவி ஆழ்வார் என்ற சொல்லக்கூடிய அவரை பற்றிய ஒரு சில கருத்துக்களை நாம் இங்கு நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். நமக்கு நம்முடைய வாழ்க்கையே ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர்கள், குருவாக இருக்கக்கூடியவர்கள் இந்த ஆழ்வார் பெருமக்கள் தான். இன்று 4000 திவ்ய பிரபந்தத்திலே ஒரு பெரும் புரட்சியை செய்து பக்தி நெறியிலே ஒரு புதிய சிகரத்தை தொட்ட ஒரு உன்னத ஆழ்வார் தான் மதுரகவி ஆழ்வார். நம்முடைய மதுரகவி ஆழ்வார் மற்ற ஆழ்வார்களை போலல்லாமல் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு ஆழ்வாராக போற்றப்படுகின்றார். எல்லா ஆழ்வார்களும் திருமாலை பாடியிருப்பார்கள். ஆனால் மதுரகவி ஆழ்வார் திருமாலை பாடவில்லை. திருவாரின் அடியாராக இருக்கக்கூடிய நன்மாழ்வாரையே தெய்வமாக பாடியிருக்கின்றார். இதை வந்து குரு பக்தி என்று சொல்வார்கள். இதை வந்து திருமாலயத்தில் சொல்லுகின்ற பொழுது ஆச்சாரிய அபிமானம் அல்லது சரம உபாயம் என்று அழைக்கப்படும். அதாவது இறைவனை அடைவதை விட இறைவனின் அடியாரை அதாவது குருவை அடைவதே மிக எளிதான வழி என்பதை உலகிற்கு உணர்த்தியவர் இவர். ஒரு வாழ்க்கையிலே நமக்கு ஒரு ஆசிரியர் எவ்வளவு முக்கியமானவர், நம்முடைய அக இருளை நீக்கி நம்முடைய வாழ்க்கைக்கு ஒளிகாட்டியாக இருக்கக்கூடியவர் ஆசிரியர் என்பதை உணர்த்துகின்ற வகையிலே இந்த மதுரகவி ஆழ்வாருடைய வாழ்க்கை நமக்கு அமைந்திருக்கின்றது. தெற்கே மதுரகவி ஆழ்வார் வடக்கே சென்று வட இந்தியாவிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது தென்பகுதியிலே ஒரு பெரும் பேரொளி தோன்றுவதைக் கண்டு அந்த ஒளியை தொடர்ந்தே அவர் திருக்குறுகூர் புளிய மரத்தடியில் அமர்ந்திருந்த நம்மாழ்வாரை வந்தடைந்தார். அவரிடம் சீடராக இருந்த மதுரகவிகள் பாடியது ஒரே ஒரு பிரபந்தம், அதுதான் கண்ணின் சிறு தாம்பு. இதில் மொத்தம் 11 பாசுரங்கள் தான் உள்ளன. கண்ணினுன் சிறுதாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெரும் ஆயன் என்னப்பனில் நன்னி தென் குறுங்கூர் நம்பி என்றகால் நாவிற்குள் தித்திக்குமே. அதாவது யசோதை கண்ணனை கண்ணினுன் சிறுதாம்பால் கட்டினால் அந்த மாயக்கண்ணனை விட எனக்கு என் குருவான நம்மாழ்வாரின் திருநாமத்தை சொன்னால் என் நாவுக்கு அமுதமாக தித்திக்கிறது என்கிறார் மதுரகவிகள். ஆச்சாரியார்களினுடைய கருத்துக்களை பார்க்கின்ற போது கண்ணினுள் சிறுதாம்பு பிரபந்தத்தை திவ்ய பிரபந்தத்தினுடைய திறவுகோல் என்று சொல்லுகின்றார்கள். பகவானை அடைவதை விட அவனது அடியார்கள் மற்றும் குருவை வணங்குவது சிறந்தது என்பது இந்த மதுரகவியாழ்வார் நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு தத்துவ கருத்தாகும். இந்த 11 பாசுரங்களையும் 12000 முறை தியானித்துத்தான் 4000 திவ்ய பிரபந்தம் முழுவதையும் திரும்ப பெற்றார் நாதமுனிகள். இந்த நாதமுனிகள் யார் என்று சொன்னால் இவர்தான் 4000 திவ்ய பிரபந்தத்தை நமக்கு தொகுத்து கொடுத்தவர். அந்த வகையிலே மதுரகவி ஆழ்வாருடைய வாழ்க்கையிலே நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது என்று சொன்னால் குருவை ஆசிரியரை மதிக்க வேண்டும், அதன் மூலமாக நாம் அகையிருளை நீக்கி இறைவனுடைய திருவருளை பெற முடியும் என்பதை நமக்கு உணர்த்துகின்ற வகையிலே அவருடைய வாழ்க்கை அமைந்திருக்கின்றது. எனவே வருகின்ற இந்த நாட்களிலே மதுரகவி ஆழ்வாருடைய பாடல்களை நாம் உணர்ந்து அவருடைய வாழ்க்கையை நாம் பின்பற்றி ஆசிரியர்களுக்கும் பெரியோர்களுக்கும் குருமார்களுக்கும் நாம் நம்முடைய உரிய மரியாதையை செலுத்த வேண்டும், அதன் மூலமாக நம் வாழ்க்கை மேம்படியும் என்ற அந்த கருத்தை உள்வாங்கிக் கொண்டு
நாம் இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அனைவரும் உடல்நலம் நீலாயில் நிறை செல்வம் இங்ஞானம் தன்னம்பிக்கை பொறுமை பொறுப்பு கல்வி கேள்விகளில் மேன்மேலும் மேலோங்கி வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு எனது உரையை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். இந்த வாய்ப்பை நல்கிய மொரீஷியஸ் வானொலி நிலையத்தாக்கு என் மனமார்ந்த நன்றி.

0: நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா.
1: சிறப்பையும் மகிமையும் அழகாக எடுத்துரைத்த தவ திரு நித்யானந்தம் சண்முகம் அவர்களுக்கு எங்களது மனமாண்ட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பு நிகழ்ச்சிக்கு மீண்டும் வருகின்றோம். இப்போது புனிதமான புரட்டாசி கோவிந்தன் நிகழ்ச்சி இனிமையாக்கும் வகையில் இசைமணி ஒடுவர் அரங்க நாயகி நாயுடு அமையார் அவர்கள் இனிய குரலுடன் திருமாலில் அருளையும் பக்தியையும் நம் உள்ளங்களில் நிறைத்து கொள்வோம். வாயு சியனி வாழும் வறண்டரும்.

கோவிந்தன் திருவிழாவின் போது எமது வானொலியிலும் தொலைக்காட்சியிலும் ஆண்டுதோறும் தவறாமல் கலை நிகழ்ச்சிகள் நிரஞ்சல் செய்யப்படு வருகின்றது. எனவே இச்சனிக்கிழமை எமது தொலைக்காட்சி மற்றும் வானொலியிலும் அறிவிப்பினை கேளுங்கள். எமது வானொலியில் ஆர்எம் ஸ்ரீ வானொலியில் இச்சனிக்கிழமை அக்டோபர் 10 அன்றைக்கு புப்ளாங் அருள்மிகு திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் நடைபெறப் போகும் கோவிந்தன் திருவிழாவின் போது எமது வானொலியில் ஆர்எம் ஸ்ரீ வானொலியில் நள்ளிரவு 12 மணி

முதல் விடிய காலையில் 5 மணி வரை சிறப்பு நிகழ்ச்சி நேர் நிகழ்ச்சியாக ஒளிபரப்பாகும் என்பதை உங்களுக்கு மகிழ்ச்சியுடன் அறிவிக்கிறோம். மேலும் எமது தொலைக்காட்சியிலும் இச்சனிக்கிழமை அக்டோபர் 10ஆம் தேதி அன்றைக்கு ருசில் பவுண்டரி அருள்மிகு சிவசுப்பிரமணியர் திருக்கோளிலிருந்து நடைபெறப் போகும் கோவிந்தன் திருவிழாவின் போது எமது தேசிய தொலைக்காட்சி தமிழ் அலைவரிசையில் தமிழ் சேனல் 6 9 மணி முதல் நள்ளிரவு 12:30 மணி வரை சிறப்பு நிகழ்ச்சி நேர் நிகழ்ச்சியாக ஒளிபரப்பப்படும் என்பதை உங்களுக்கு மகிழ்ச்சியுடன் அறிவிக்கிறோம். எனவே அச்சிறப்பு நிகழ்ச்சிகளை கேட்க மற்றும் பார்க்க தவறாதீர்கள். சிறப்பு நிகழ்ச்சிக்கு மீண்டும் வருகின்றோம். உங்கள் சிறப்பு நிகழ்ச்சி கண்ணை நம்மிடம் என்னும் சிறப்பு நிகழ்ச்சி.

அன்பர்களே, காட்டல் கடவுளாகிய பெருமாளுக்கு நாம் கோவிந்தன் திருவிழா கொண்டாடி வருகின்றோம். எல்லாம் வல்ல திருமால் திருவருளை பெறுவோமாக. சனிக்கிழமை தோறும் திருக்கோயிலுக்கு சென்று நடைபெற்று வருகின்ற வழிபாடுகளின் மன மகிழ்ச்சியோடு கலந்து கொண்டிருக்கின்றோம். திருமால் பக்தர்கள், இதோ புரட்டாசி கோவிந்தன் திருவிழாவினை முன்னிட்டு எமது அறிவிப்புகள். இச்சனிக்கிழமை அக்டோபர் 10 அன்றைக்கு கோவிந்தன் திருவிழா ஓர் இரவு முழுதும் போல் நாய் நடைபெற உள்ள திருக்கோவில்களிலும் இடங்களிலும் வாக்குவா சாண்ட குணானந்த சபை கனகதுர்கை

संगम रूजिल बाउंडेरी बोसिरू तमिल डर्मा संगम कुद्दू सेंट पियर द्रौपदी अम्मन तमिल कोविल संगम बुप्लांग पॉम्प्लूमूस द्रौपदी अम्मन शिव सुब्रमण्यर तिरुकोविल रॉयल रोड सेंट जूलियन डॉटमा शिव सुब्रमण्यर डर्मा संगम सोयनाम अरुणमिगु श्री देवी करुमारी अम्मन तिरुकोविल ब्रिटानिया शिव सुब्रमण्यर तमिल डर्मा संगम मेजोनेट रोड रिवियर डिस एंगी तमिल कलगम பாச்சிமாரி முருகன் ஒற்றுமை சங்கம் ஆகிய திருக்கோவில்களிலும் இடங்களிலும் இத்தனைக்கிழமை அக்டோபர் 10ஆம் தேதி அன்றைக்கு கோவிந்தன் திருவிழா ஓர் இரவு முழுதும் ஓல் நைட் அதாவது மாலை 5 மணி அளவில் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை விடிய காலை நள்ளிரவு அதாவது விடிய காலையில் கோவிந்தன் திருவிழா நடைபெற உள்ளது. மேலும் இச்சனிக்கிழமை அக்டோபர் 10ஆம் தேதி அன்றைக்கு கோவிந்தன் திருவிழா நள்ளிரவு வரை 12 மணி முதல் 12 மணிக்கு கோவிந்தன் திருவிழா நடைபெற உள்ள திருக்கோவில்களிலும் இடங்களிலும் ஃபோர்சைட் ஸ்வஸ்திகா தமிழ் கழகம் ஹொயல் ரோட் அமுகி பெல்வி மொபைல் மாரியம்மன் உபகார சங்கம் பிராம்ஸ்தான் லகேத்தி ஃபிளாக் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் ஃபிளாக் ஆஜி அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் லுவா சஞ்சிபேய மகாமாயி அம்மன் திருக்கோவில் நாம் குறிப்பிட்ட திருக்கோவில்களிலும் இடங்களிலும் இச்சனிக்கிழமை அக்டோபர் 10ஆம் தேதி அன்றைக்கு கோவிந்தன் திருவிழா நள்ளிரவு வரை டில் மிட் நைட் மாலை 5 மணி அளவில் நள்ளிரவு 12 மணி வரை கோவிந்தன் திருவிழா நடைபெற உள்ளது. இதோ உங்கள் சிறப்பு நிகழ்ச்சிக்கு மீண்டும் வருகின்றோம். நம் உள்நாட்டு கலைஞர்கள் வழங்கும் திருமாலை போற்றும் மற்றும் கண்ணபிரானை போற்றும் பக்தி மிகும் பாடல்களை உங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கின்றோம். இதோ திருமதி அம்பிகை நாகன் ஹஸ்னு அவர்கள் பாடும் இந்த பாடல் எம்பெருமாள் எம்பெருமாள்

மாற்றோம். இப்போது இந்த புனிதமான புரட்டாசி கோவிந்தன் சிறப்பு நிகழ்ச்சி அழகான தருணத்தில் நிறைவு செய்வோம். அம்மா அவர்கள் பாடிய இனிய பக்தி பாடலை கேட்டு மகிழ்ந்து பெருமாளின் அருளையும்

அன்பு மக்களே, உங்கள் அனைவருக்கும் எமது உள்ளங்கனிந்த வணக்கம். நீங்கள் நம்முடைய இன்றைய தெய்வராகம் என்னும் தமிழ் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நம்முடைய இன்றைய நிகழ்ச்சியில் நீங்கள் பக்தி பொங்கும் பாடல்களை கேட்கலாம். முதலில் நம்முடைய இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுக்காக இதோ திருநாம பதிகம். உங்களுக்கு தெரியும்படி கோவிந்தன் திருவிழாவின் போது திருநாம பதிகம் பாடுவதை அந்த திருப்பதிகம் நாங்கள் பாடுவதால் கண்ணபெருமானுடைய அருள் பெருகும், கண்ணபெருமானுடைய அருள் கிட்டும். இதோ அருணகிரி செல்வார் மகேந்திரன் பாலகிருஷ்ணன் குரலில் திருநாம

அன்பு மக்களே, இனி இடம்பெறுவது உங்களுக்காக அறிவிப்புகள். வரும் சனிக்கிழமை அன்றைக்கு, அதாவது 10 அக்டோபர் அன்றைக்கு, நம்முடைய புரட்டாசி மாதத்தின் 4வது கோவிந்தன் திருவிழா இடம்பெறும். சனிக்கிழமை 4ஆம் கோவிந்தன் திருவிழாவின் போது மாலையில் சிறப்பு பூசையை தொடங்கி

இரவு வரை அப் டு மிட் நைட் கொண்டாடும் கோவில்கள். ஜன்கநிதி அவென்யூ வக்குவா தமிழ் சாந்த குணானந்த சபை, அமோரி பெல்வி மொரல் மாரியம்மன் உபாகரம் சங்கம், பிரம்ஸ்தான் ஃபிளக் லகித்தே மாரியம்மன் திருக்கோவில், ஆஜி ஃபிளக் மாரியம்மன் திருக்கோவில், லுவால் சஞ்சுபேயா மகா மாயி அம்மன் திருக்கோவில், நாங்கள் சொன்ன அத்தனை திருக்கோவில்களிலும் சங்கங்களிலும் வரும் சனிக்கிழமை அன்றைக்கு அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி கோவிந்தன் திருவிழா நள்ளிரவு வரை இடம் பெறும். இனி முழு இரவு, தட் இஸ் ஃபுல் நைட், நடைபெறும் திருக்கோவில்கள். கொங்கவால் கியூபிப் கனக துர்கை சங்கம், பவுண்டரி ரோட் ரோசில் பொசுஜூ தமிழ் தர்ம சங்கம், கொட்டோ சாம்பியா திரௌபதியம்மன் திருக்கோவில், பொப்ளாம் பாப்ளமுஸ் சுகஸ்தே திரௌபதியம்மன் சிவசுப்பிரமணியர் திருக்கோவில், சன் ஜூலியா டுத்மா சிவசுப்பிரமணியர் தமிழ் தர்ம சங்கம், சுரினாம் அருள்மிகு ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் திருக்கோவில், பிரித்தானியா சுகஸ்தேத் சிவசுப்பிரமணியர் தமிழ் தர்ம சங்கம், ரிவியா தேசாங்கி தமிழ் கழகம் மற்றும் பாச்சிமாரே முருகன் ஒற்றுமை சங்கம். இத்தனை சங்கங்களிலும் இத்தனை கோவில்களிலும் கோவிந்தன் திருவிழா 4வது வாரம் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி அன்றைக்கு கோவிந்தன் திருவிழா முழு இரவு நடைபெறும். அதாவது சனிக்கிழமை மாலையில் சிறப்பு வழிபாடு தொடங்கி நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் இடம் பெறும். மேலும் அறிவிப்புகள். இந்த சனிக்கிழமை அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி அன்றைக்கு பொப்ளாம் சுகஸ்தே திரௌபதி அருள்மிகு சிவசுப்பிரமணியர் தமிழ் சங்கத்தில் நம்முடைய வானொலி, அதாவது RM3 என்னும் வானொலி நள்ளிரவு முதல் காலை 5 மணி வரை ஒளிபரப்பாகும். அதை கேட்க தவறாதீர்கள். அதே நேரத்தில் நம்முடைய கோவிந்தன் திருவிழாவினை முன்னிட்டு நம்முடைய தமிழ் சேனல் MBC 6 தமிழ் அலைவரிசையில், நம்முடைய தொலைக்காட்சி தமிழ் அலைவரிசையில் 9 மணி முதல் நள்ளிரவு 4:30 வரை சிவ சுப்பிரமணியர் கோவில் பவுண்டரி ரோசில் அங்கே கோவிந்தன் திருவிழாவினை முன்னிட்டு நம்முடைய திருமால் திருவருள் என்னும் சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். அடுத்த பாடல் நம்முடைய உள்ளூர் கலைஞர் அம்மா மாலாதேவி சின்னராமன் அவர்களுடைய குரலில் கார்முகில் வண்ணனை என்னும் பாடலை நீங்கள் கேட்கலாம்.

வாழ்வார்கள். இறை பக்தியை மக்களுக்கு எளிதாக புரியும் தமிழ் மொழியில் எடுத்துரைத்தனர். உயர்ந்த ஆன்மீக கருத்துக்களை எளிய சொற்களாலும் அழகிய உவமைகளாலும் மக்களிடம் கொண்டு சென்றனர். இதன் மூலம் தமிழ் மொழியும் பக்தி இலக்கியமும் ஒன்றோடு ஒன்று இணைந்து வளர்ந்தன.

உயர்ந்த பண்புகளையும் வலியுறுத்துகின்றன. இறைவனை நேசிப்பதோடு பிற உயர்களிடமும் அன்பும் கருணையும் காட்ட வேண்டும் என்பதே பக்தியின் உயர்ந்த நோக்கமாக அவர்களின் இலக்கியங்களை நாம் புரிந்து கொள்ளலாம்.

அன்பு மக்களே, நம்முடைய இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி கோவிந்தனை முனித்த சிறப்பு நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெற உள்ளது. அடுத்த வாரம் இதே நேரத்தில் இதே வானொலியில் உங்களை மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். கோவிந்தநாம சங்கீ

வானொலி அன்பர்களே, உங்கள் யாவருக்கும் எமது உள்ளம் கனிந்த இரவு வணக்கம். இது மொரிஷஸ் வானொலி 2 819 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசைகளில் 7 மணி தொடங்கி 7:30 மணி வரை எமது கோவிந்தனை போற்றும் சிறப்பு நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். இந்த நிகழ்ச்சியில் திருமாலை பற்றிய பாடல்களும் செய்திகளும் அறிவோமாக. முதன் முதலாக நாங்கள் திருமாலை பற்றிய ஒரு பாடலை கேட்கலாம்.

திருமால் பக்தர்களே, இந்த புரட்டாசி மாதத்தில் திருமாலுக்குரிய மந்திர சொற்கள் எண்ணற்றவை. அவற்றுள் சிலது நாங்கள் அறியலாமா? ஹரிநாராயண வாசுதேவ என ஒரு மந்திர சொல்லாகும். சர்வத்ர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் என்பது என்னொன்று

திருமால் பக்தர்களே, இன்னொரு மந்திர சொல் என்பது நமோ நாராயணாய என திருமாலை நாங்கள் மனமாற நினைந்து ஜபித்து திருமாலின் அருளை பெறுவோமாக. இதோ உன்னிமேனன் பாடிய நாராயண நமோ எனும் பாடலை கேட்கலாம்.

திருமால் பக்தர்களே, அடுத்து வரும் பாடலை சிறப்பாக பிளண்டசேஷினி ஊரில் வசிக்கும் ஹெங்கன் குடும்பத்தாருக்கும், புலஹோஷ் ஊரில் வசிக்கும் முனியன் குடும்பத்தாருக்கும், வீரப்பன் குடும்பத்தாருக்கும் அன்போடு தருகின்றோம்.

திருமால் பக்தர்களே, அடுத்து வரும் பாடலுடன் நாம் வணங்கி வந்த திருமாலை போற்றும் சிறப்பு நிகழ்ச்சி முடிவடையப் போகின்றது. நாளைக்கு காலையில் நாம் வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். அதுவரை உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா.